தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜரி சதல தஜ்ஜனு சதலு தத்துமி தவினி தத்துனு தத்த சரித தனத தன